0: ശ്രവിക്കാനുള്ള റേഡിയോ സാരംഗ് 107.8 FM. ഇഞ്ചിപ്പോ PM ശ്രീ ദക്ഷിണ കന്നഡ ജില്ലാ പഞ്ചായത്ത് ഉന്നതീകരണ മൽത്തിന ഹിരിയ പ്രാഥമിക ശാലെ പൂപ്പാടിക്കൽ മുൽപ്പ കർണാടക തുളു സാഹിത്യ അക്കാഡമി അഞ്ചനെ KT ആൾവ ഗുരുവന്ദന സമിതിയെടുത്ത് ചന്ദ്രഹാസ് കണന്തൂരു അർണ ഗാന്ധി സാദിന് നടത്തു ബത്തിന KT ആൾവര് ബൂക്കുനു ബുടുകട മൽത്ത് പാത്തിർന്ന ഭിന്നർ നക്കളന പാത്തിരന് കേനൊന്ന് പർക്ക
1: ഗാന്ധി വാദിയാത് ഗാന്ധി നടത്തു ബത്തിന സാധുത ലക്കനെ ബതുക്കു ബതുക്കിന KT ആൾവര് ಮೇರ್ನ ಬಗ್ಗೆ ಬರೆತಿನ ಬುಕ್ಕುದ ಬಗ್ಗೆ ಪೊಲಬು ಮಲ್ಪೆರ ಉಲ್ಲೇರು ಕಲ್ಲೂರು ನಾಗೇಶ್ ರಾಯ್
2: ಹಿರಿಯರಾಯಿನ ಗುರು KT ಆಳ್ವೆರೆ ಬೊಕ್ಕೊಂಜಿ ಎಂಕಲ್ನ ಹಿರಿಯ ಗುರು ವೇದೋಡಿ ಈಶ್ವರ ಭಟ್ರೆ ಅಕಾಡೆಮಿದ ಅಧ್ಯಕ್ಷರೇ ಮಮತಾ ಗಟ್ಟಿರೆ ಅಂಚನೆ ಮಿತ್ತ ಚಾವಡ್ಡಿತ್ತನ ಹಿರಿಯರೇ ಸಬೆಟ್ಟಿತ್ತನ KT ಆಳ್ವರ್ನ ಶಿಷ್ಯರೇ ಅಂಚನೆ ಹಿರಿಯರೇ ಬಂದುಲೆ ಇಂಟ್ರವೆಲ್ ಬಿಡ್ದಕ್ಕೂ ಅಬ್ಬ ಇಂಟ್ರವೆಲ್ ಆಯಬೇಕು ಅಂತ ರೈಸ್ ಉಂಟು ಕೆಲವು ಸರ್ತಿ ಇತ್ತೆ ಮಮತಾ ಗಟ್ಟಿ ಮೇರಿ ಪುಸ್ತಕನ ಬಿಡುಗಡೆ ಮಂತೀರಿ ರಾಜಾರಾಮ್ ಭಟ್ರು KT ಆಳ್ವರ್ನ ಸಾಕ್ಷ್ಯ ಚಿತ್ರನ ಬಿಡುಗಡೆ ಮಂತೀರಿ ಕರ್ನಾಟಕ ತುಳು ಸಾಹಿತ್ಯ ಅಕಾಡೆಮಿ ನಮ್ಮ ತುಳುವೇರು ಒಂಜು ಮಾಲೇಡು ನಮ್ಮ ತುಳುನಾಡದ ಹಿರಿಯರ್ನ ಸಾಧಕರ್ನ ಪರಿಚಯನ ಬೂಕುದ ಮೂಲಕ ಬುಲ್ಪು ಕೊಂಡರೊಂದು ಲೇರು ಆಯ್ತು ರಡ್ನೇದ ಬೂಕು ಗಾಂಧಿ ಸಾದಿಡು ನಡತಿ ಬತ್ತಿನ KT ಆಳ್ವೇರು ಆಯ್ತ ಶೀರ್ಷಿಕೆ ಕೊರ್ನಾಗ ಸಾಮಾನ್ಯವಾದ ಒಂಜಿ ವ್ಯಕ್ತಿನ ಚಿತ್ರಣ ಅಥವಾ ಒಂಜಿ ವ್ಯಕ್ತಿನ ಕಥನ ಕೊರ್ನಾಗ ಆಯ್ತು ಅಕ್ಲನ ಪುದರು ಪ್ರಮುಖವಾದ ಒಂಜಿ ಶೀರ್ಷಿಕೆ ಬರ್ಪುಣ KT ಆಳ್ವೇರು ಅಂದ್ರೆ ಅತನ ಜೀವನ ಕಥನ ಅಂತ ಬರ್ಬೋದು ಮುಲ್ಪ ಒಂಜಿ ವಿಶೇಷ ಹೆಂಚಿನ ವಂಡ ಲೇಖಕರು ಕೊರ್ನವು ಗಾಂಧಿ ಸಾದಿಡು ನಡತಿ ಬತ್ತಿನ ಐದು ಬೊಕ್ಕ KT ಆಳ್ವೇರು ಅಂದ್ರು KT ಆಳ್ವೇರ್ನ ಮೂಲಕನೇ ಚಂದ್ರಾಸ ಕಣಂತೂರಾರು ಗಾಂಧಿಯರೇನು ತೂಪುನ ಪ್ರಯತ್ನವನ್ನು ಈ ಬೂಕುಡು ಮಂತಿದ್ದಾರೆ KT ಆಳ್ವೇರನ್ನು ತೆರೆಯೊಂದು ಪೋನಾಗ ಗಾಂಧೀಜಿಯರ್ನ ಬದುಕಲ ಒಂದುವೇ ನಮ್ಮನೆ ಇತ್ತಿಂಡಾತ ಅನ್ನೋ ಒಂದು ಗ್ರಹಿಕೆಯನ್ನು ಚಂದ್ರಾಸ ಕಣಂತೂರು ಈ ಬೂಕುಡು ಗ್ರಹಿತೊಂದೇರು ಅವಲ್ಲ ಉಲ್ಲೇಖಾದು ತೋಜಿಜಿನ್ಲ KT ಆಳ್ವರ್ನ ಬದುಕಲ ಗಾಂಧಿಯರ್ನ ಬದುಕಲ ಕೆಲವು ದಿಕ್ಕಿಟ್ಟು ಹೋಲಿಕೆ ಬಂದ್ಪಣವು ಉಂಡು ಐನು ದೀವೊಂದೇ ಯಾನು ಒಂಜಿ ರಡ್ಡು ಪಾತೇರ ಯಾನು KT ಆಳ್ವರ್ನ ಬಗ್ಗೆ ಇಟ್ಟು ಪಾತೇರ್ವೆ ಐನ ಪಾತೇರ್ನಾಗ ನಿಮಗೆ ಗಾಂಧಿನ ಬಗ್ಗೆ ಪಾತೇರೊಂದು ಉಳ್ಳೇತ ಅಂದ್ರೆ ಗ್ರಹಿತಂದ ಅವು KT ಆಳ್ವರ್ನ ಬದುಕದ ಸಾದಿ ಅಂಚೆ ಇತ್ತಿನವ್ರ ಅಂಚ ತೋಜುಣ ನಿಕ್ಲೇಗೆ ಇಂಚಿನ ಒಂಜಿ ಬೂಕುದ ಮಾಲೆನೆ ಕೊಂಡ್ರೊಂದುಪ್ಪಣವು ಕರ್ನಾಟಕ ತುಳು ಸಾಹಿತ್ಯ ಅಕಾಡೆಮಿದ ಅಧ್ಯಕ್ಷರು ಒಕ ಮಾತ ಸದಸ್ಯರನ್ನು ಈ ಸಂದರ್ಭಡೆ ಅನ್ನ ಆಕಳಿಗೆ ಎಡ್ಡೆ ಮದಿಪು ಬಾಮಿದೆ ಅನ್ನು ಸೊಲ್ಮೆ ಸಂದಾಬೆ ತುಳುತ್ತ ತಿರ್ಲದ ಕೆಲಸನು ಸಾಹಿತ್ಯ ಅಕಾಡೆಮಿ ಪೊರ್ಲುಡೆ ಮಂತೊಂದು ಬರೊಂದುಪ್ಪಣವು ನಂಗೆ ಭಾರಿ ಸಂತೋಷದ ಸಂಗತಿ ನಮ್ಮ ತಾರನಾಥ್ ಘಾಟಿ ಕಪ್ಪಿಯರ್ನ ಗಟ್ಟಿ ಕಾಪಿಕಾಡ್ ಆರ್ನ ಗುರುಕಾರ್ಮೇಡು ಅಂಜನೆ ಚಂದ್ರಾಸ್ ಕಣಂತೂರು ಮೇರು ತುಳು ಬರವು ಬದುಕು ಗೇಣದ ಬೆನ್ನಿ ಬೆನೊಂದು ಉಪ್ಪಿನಾರು ಸುಮಾರು ಎಳೆನ್ಮ ಬೂಕುನು ಬರೀನಾರು ಇಂಚಿಪಾರ್ನ ಪಡಿಯಕ್ಕಿದ ಅನ್ಪಂಜಿ ಪುಸ್ತಕ ಭಾರಿ ಎಡ್ಡೆ ಒಂಜಿ ಸ್ವೀಕಾರ ಆತನವು ಅಂಚಿನ ಚಂದ್ರಾಸ್ ಕಣಂತೂರು KT ಆಳ್ವರ್ನ ಬಗೆಟ್ಟಿ ಭಾರಿ ಪೊರ್ಲುಡೊಂಜಿ ಬೂಕುನು ತುಳು ಸಾಹಿತ್ಯ ಅಕಾಡೆಮಿಗೆ ಬರೆದು ಕೊಡ್ತೀರಿ ಯಾನು ಎಕಡೆ ಪಲ್ಲೆಕನೇ ಈ ಗಾಂಧಿ ಸಾದಿಡು ಪನ್ಪುನವು ಓಲು ಸುರುವಾಂಡು KT ಆಳ್ವರ್ನ ಈ ಸಾದಿ ಓಲು ಸುರುವಾಣದ ಬಂಡ ನಮ್ಮ ಮಾತ ಮಾಯಿಪ್ಪಾಡಿಗೆ ಪೋಡಾಪುಂದು ಕುಂಬಳೆದ ಮಾಯಿಪ್ಪಾಡಿ ಶಾಲೆಗೆ ಈ ಗಾಂಧಿ ಸಾದಿಲ KT ಆಳ್ವರ್ನ ಬದುಕು ಬೊಕ ಈ ಬೂಕುದ ಪೊಲಬು ರಡ್ಡೇನು ಮಂಪ್ನೆಕ್ಕೆ ದುಂಬು KT ಆಳ್ವರ್ನ ಕಾಲದ ಸ್ಥಿತಿಗತಿನ ತೆರೆಯೊಂದು ಐದು ಬುಕ್ಕನೆ ನೇನು ಪಣ್ಣನ ಅರ್ಥಾವು ಸುಮಾರು 94 ವರ್ಷಗೂ ದುಂಬುದ ಕತೆನೆ 2026 ಆರೇನು ಎದುರು ಕುಲ್ಲಾದು ನಮ್ಮ ಪಾತ್ರರೊಂದು ಇಲ್ಲ 2026 ಅಥವಾ 2000 ಬುಕ್ಕ ಇತ್ತು ಲೆಕ್ಕ 1933 ಇಜ್ಜಾಡು KT ಆಳ್ವೇರಿ ಪುಟ್ಟನಾಗ ಒಂಜಿನೇ ಮಹಾಯುದ್ಧ ಆದರೆ 10 ವರ್ಷ ಆದಿತ್ತು ಆರು ಪುಟ್ಟುದು ಆಜಿ ವರ್ಷ ಆವಡ ರಡ್ಡನೇ ಮಹಾಯುದ್ಧ ಅಂಡ ಬಹುಶಃ ಮುಲ್ಪ ಸಾಧಾರಣ ಒಂಜಿಯ 1950-60 ಬುಕ್ಕ ಪುಟ್ಟನಕ್ಕೆ ಜಾಸ್ತಿ ಎತ್ತಿನದವರ ಯುದ್ಧದ ರುಚಿ ಏರೆಲ್ಲ ಗೊತ್ತುಪ್ಪಂದಿತ್ತ ಮುಲ್ಪ ಕೆ ಟಿ ಆಳ್ವೇರನ್ ವರಿಯ ಬುಡ್ಡ ಎಲ್ಲಿಯ ಒಂಜಿ ಉದಾಹರಣೆ ಕೊರ್ಪೇನ್ ನಮ್ಮ ಕೊರೋನಾದ ಕತೆ ಅಪಗ ಎಂಚ ಆತನ ಒಂಜಿ ಎಲ್ಲಿಯ ಸಂಗತಿ ಆತೆ ಅಪಗ ಮಹಾಯುದ್ಧದ ಕಾಲೋಡು ಎಂಚ ಆದುಪ್ಪು ಅಂಡ್ ಅವ್ವಾಂಡ್ ಮಹಾಯುದ್ಧ ಮುಗಿಂಡ್ 1942 ಕ್ವಿಟ್ ಇಂಡಿಯಾ ಚಳವಳಿ ಭಾರತದ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಹೋರಾಟ ತೀವ್ರಗತಿ ಬತ್ತಂಡ್ 1947 ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ತಿಕ್ಕಂಡ್ 1948 ಕಾಶ್ಮೀರ ಯುದ್ಧ 1962 ಇಂಡೋ ಚೈನಾ ಯುದ್ಧ ಭಾರತ ಚೈನಾ ಯುದ್ಧ 1965 ಭಾರತ ಪಾಕಿಸ್ತಾನ ಯುದ್ಧ ಮೊದಲನೇ ಯುದ್ಧ 1971 ಭಾರತ ಪಾಕಿಸ್ತಾನ ಎರಡನೇ ಯುದ್ಧ 1972 ಬರಗಾಲ ಇಂಚಿನ ಪರಿಸ್ಥಿತಿ 72 ಅನಗ ಅರೆ ಬಹುಶಃ 19 ವರ್ಷ ಈ 19 ವರ್ಷೋಡು ಆರು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಮಂತದು ಟೀಚರ್ ಟ್ರೈನಿಂಗ್ ಮಂತದು ಮಾಸ್ಟರ್ ಅವಳು ಆಸೆ ಪಡೆಯನಾರು ಶಾಲೆಗೆ ಸೇರ್ಸಯರಿ ಏಕೋಪಾಧ್ಯಾಯ ಶಾಲೆ ಒಂಜಿ ಸಂಸ್ಕೃತ ಶಾಲೆ ಬುಕ್ಕೊಂಜಿಟ್ ಇಂಗ್ಲೀಷ್ ಕಲ್ಪವು ಜರ ಅರಿಗೆ ಇಂಗ್ಲೀಷ್ ಕಲ್ಪಿರ ಆಸೆ ಅಲ್ಪಲ ಮುಲ್ಪಲ ಸರಿಯಾ ಒಂದೇ ಒಂದ ಸಮಯ ಗೋಂಕದ ಮರ ಪಾಡಿ ಅಂಚಿಂಚಿ ತಿರ್ಗದು ಅಣ್ಣ ಕಲ್ಪೆರೆ ಆಸೆ ಉಂಟು ಶಾಲೆ ಹೆಚ್ಚಿದ್ದು ಇತ್ತದ ಲೆಕ್ಕ ಶಾಲೆಯಲ್ಲಿ ಹೆಜ್ಜಂಡು ಕಾಲೇಜಲ್ಲಿ ಹೆಜ್ಜಂಡು ಆ ಕಥೆನೆ ನಿಕ್ಲಿ ಈ ಬೂಕುಡು ಚಂದ್ರಾಸ ಕಣತೂರು ಕೊರ್ತೀರ ಆ ಕಾಲದ ಸ್ಥಿತಿನೇ ಕಲ್ಪನೆ ಎಂಚ ಸಾಧ್ಯ ಹೆಜ್ಜಾಂಡು ಅಣ್ಣ ಆರು ಸುಮಾರು ಪ್ರೈಮರಿ ಸುಮಾರು 7ನೇ ಕ್ಲಾಸ್ ಕಡಪಡ ನಾಲ್ಕು ಶಾಲೆ ಬದಲ್ತೀರಿ ಎಂಚಲ SSLC ಮುಗಿತೇರಿ SSLC ಆಯ್ಬೊಕ್ಕ ಅವ್ರ ಅಮ್ಮೇರಿ ಲಕ್ಷ್ಮಣ ಪಟೇಲರಿಗೆ ಒಂಜಿ ಆಸೆ ಇತ್ತನಿಗೆ ಮಗೆ ಒಂಜಿ ಕಂದಾಯ ಇಲಾಖೆಗೆ ರೆವೆನ್ಯೂ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ಗೆ ಸೇರ್ದು ಒಂಜಿ ಉದ್ಯೋಗಕ್ಕೆ ಸೇರೋಡು ಗುರುಕುಳು ಬುಡ್ಚಿ ಬಂಡೇರಿಗೆ ಎಂಕ್ ಮಾಸ್ಟರ್ ಆವಡು ಬಹುಶಃ ಆರು ಮಾಸ್ಟರ್ ಆವಂದೈತದಂದ್ರೆ ಇನ್ನು ಏತೋ ನಮ್ಮ ಬಹುಶಃ ಈ ಸಾಧಿಗೆ ಬರೀರೇ ಇದ್ದಾಂಡು ಏತೋ ಶನ ವಿದ್ಯಾವಂತ ರಾಯಿದ್ದಾರೆ ಆ ಕಾಲೋಡು ಅವ್ರು ಒತ್ತಾಯಡು ಮಾಸ್ಟರ್ ಆಯರು ಮಾಯಿಪಾಡಿಗೆ ಸೇರ್ಸಾಯರು ಅಡೆ ಸೇರೋಡಾಂಡ ಅಬ್ದುಲ್ಲಾ ಮಾಸ್ಟರ್ ಕೃಷ್ಣಪ್ಪನ್ನೇ ಇಂಚನಕ್ಲು ಪೂರ ಸಾಯಮಂತನ ವೈಟು ದಾಖಲಾದು ಉಂಡು ಇಂಗ್ಲೀಷ್ ಕಲ್ಪೇರೆ ಬಡದು ಅಬ್ದುಲ್ಲಾ ಮಾಸ್ಟರ್ನ ಇಲ್ಲಡೆ ರಾತ್ರಿಗೆ ಹೋದು ಅವಳು ಆರ್ನೊಟ್ಟಿಗೆ ಇಂಗ್ಲೀಷ್ ಕಲ್ತದು ಎದುರ್ದ ಸಂಬಂಧದ ಕಲ್ಲ ಇಲ್ಲಲ್ಲ ಉಂತದು ಮನದನಿ ಕಾಡಲಕ್ಕೊಂದು ಪಿರ ಶಾಲೆಗೆ ಹೋಯಿನಲ್ಲ ಉಂಡು ಕೃಷ್ಣಪ್ಪನ್ನೆಲೆ ತಂದು ಮೇರೆ BM ಹೈಸ್ಕೂಲ್ಗೆ ಸೇರ್ಸದ ಅಲ್ಪ ಕಾಸು ಒಡ್ಡು ಹೈಸ್ಕೂಲ್ ಮುಟ್ಟದ ಶಿಕ್ಷಣ ಕೊರನಲ್ಲ ಉಂಡು ಮಾಯಿಪ್ಪಾಡಿ ಮೇರಿನ ನಿಜವಾಯಿನ ಗಾಂಧಿ ಸಾಧಿ ಸುರುವಾಯಿನೇ ಮಾಯಿಪ್ಪಾಡಿದ ಶಾಲೆ ಮಾಯಿಪ್ಪಾಡಿದ ಶಾಲೆ ಬಂಡ ಗಾಂಧಿ ಪ್ರಣೀತ ಶಿಕ್ಷಣ ಶಾಲೆ ಪದ್ಧತಿ ಇತ್ತು ಮಾಯಿಪ್ಪಾಡಿ ನಮ್ಮ ಇಂಗ್ಲೀಷ್ ಶಿಕ್ಷಣದ ನೇರು ಗಾಂಧಿಯರ ಬರಿಕೃತಿ ಇದು ವಾರ್ಧಾಡು ಗಾಂಧಿ ಶಿಕ್ಷಣ ಪದ್ಧತಿನ ಕೊಣತೀರು ಗಾಂಧಿ ಶಿಕ್ಷಣ ಪದ್ಧತಿ ಎಂಚೆತ್ತಿನ ಬಂಡ ಅವು ಕೌಶಲ್ಯಾಧಾರಿತ ಶಿಕ್ಷಣ ಪದ್ಧತಿ ಅವು ಬೇಲೆ ಮಂತೊಂದಿತ್ತಿಲಕಾನೆ ಕಲ್ಪನೆ ಅವು ಕೃಷಿಯಾದುಪ್ಪು ತೋಟಗಾರಿಕೆ ಆದುಪ್ಪು ಚರಕಡು ನೂಲು ದೆಪ್ಪುನ ಆದುಪ್ಪು ಕುಂಟಂಗಿ ಪೊಲ್ಲುನವಾದುಪ್ಪು ಮೇಸ್ತ್ರಿ ಕೆಲಸ ಆದುಪ್ಪು ಬಡಗಿ ಕೆಲಸ ಆದುಪ್ಪು ಇಂಚಿನ ಪೂರ ಕೆಲಸ ನಡು ಕಲ್ಪ ಒಂದೇ ಶಿಕ್ಷಣ ಬರ್ಪಣಂಜಿನ ಪದ್ಧತಿ ವಾರ್ಧಾಡು ಗಾಂಧಿ ಆರಂಭವಂತಿತ್ತೇರಿ ಅವು ಮಾಯಿಪಾಡಿದ ಶಾಲೆ ಇತ್ತು ಅಲ್ಪ ಗಾಂಧಿಯರನ್ನ ಈ ಶಿಕ್ಷಣ ಹೊಡೆದಾದು 2 ವರ್ಷದ ಟ್ರೈನಿಂಗ್ ಗಾಂಧಿನ ಪ್ರೇರಣೆ ನಮ್ಮ ಗುರುಕಡೆಗಾಂಡು ಆರು ಅಲ್ಪ SSLC ಆದ 2 ವರ್ಷದ ಶಿಕ್ಷಣನ ಮುಗಿತೇರಿ ಅವಲೇ ಕೆಲಸ ಲತಿಕ್ನಾರಿ ಶಿಕ್ಷಕರೇ ಆದ ಕೆಲಸ ತಿಕ್ಕಂಡು ಆ ಕಾಲೋಡು ಶಿಕ್ಷಣ ಬೋಧನೆ ಎಂಚೈತಿನ ಬಂಡ ಶಿಕ್ಷಕರಿಗೆ ಗಾಂಧಿ ಶಿಕ್ಷಣನು ಕಲ್ಪವಳು ಆಕ್ಲೇನು ವಾರಗೋರ ಆತನ ತಿಂಗಳಿಗೋರ ಕೃಷಿ ತಡೆಗಳಲ್ಲಿ ತಂಬೋದು ಅಲ್ಪ ಕೃಷಿತ ಪಾಠ ಅನ್ಪೋಡು ಕೆ ಟಿ ಆಳ್ವೆರಡ ಕೇಂದ್ರಿತ್ತರಿಗೆ ಆರನ ಶಿಕ್ಷಣದ ತರಬೇತಿ ಕೊರನಾಗ ಇರು ಓ ಕೆಲಸ ಮನ್ಪೋರು ಒಂಜಿ ಕೆಲಸ ಕಡ್ಡಾಯ ಮನ್ಪೋಡೆ ಓ ವಾಂಡ ಕೆ ಟಿ ಆಳ್ವೆರ ಪಂಡಿರಿಗೆ ಹೆಂಕ ಪೊಲ್ಲುನ ಕೆಲಸ ಆವು ತೆರಣಾರಿಗೆ ಚರಕಡು ನೂಲು ದೆತ್ತದ ಅಭ್ಯಾಸ ಇತ್ತೀನಿ ಹಂಚ ಅದು ಇತ್ತಲಾರಿಗೆ ಚರಕಡು ನೂಲು ದೆಪ್ಪಿರ ಗೊತ್ತುಂಡು ನೆಕ್ಕೇನು ಒಂಜಿ ಗಾಂಧಿಗೆ ಒಂಜಿ ಹೋಲಿಕೆ ಮನ್ಪೇ ದಕ್ಷಿಣ ಆಫ್ರಿಕೋಡು ಗಾಂಧಿನಿ ಜೈಲಿಗೆ ಪಾಡ್ದು ಆ ಜೈಲ್ರಿ ಆ ಜವನ ಗಾಂಧಿ ಡಕ್ಕೇನು ಬೇರೆ ಹೆಂಚಿನ ಕೆಲಸ ಮನ್ಪೋಯ ಈ ಪಂಡ್ರಿಗೆ ಹೆಂಕ ಕುಂಟು ಪೊಲ್ಲುನ ಕೆಲಸ ಮನ್ಪೋಯ ಓ ವಾಂಡ ಗಾಂಧಿ ಆ ಜೈಲಿಡಿ ಟೊಪ್ಪಿ ಪೊಲ್ಲುನ ಕೆಲಸ ಮನ್ಪೇರಿ ಟೊಪ್ಪಿ ಅವು ಇಡೀ ಜಗತ್ತಿಡ ಗಾಂಧಿ ಟೊಪ್ಪಿ ಇಂದು ಪ್ರಸಿದ್ಧ ಆಪ್ನ ಇತ್ತೆಲ್ಲ ನಮ್ಮ ಭಾರತ ಉಡ್ತು ಒಂದು ಗಾಂಧಿ ಟೊಪ್ಪಿ ಅವು ಗಾಂಧೀಜಿ ದಕ್ಷಿಣ ಆಫ್ರಿಕಾದ ಜೈಲಿಡಿ ತಯಾರ ಮಂತನೇತ ಸಂಕೇತ அவே சாஜிடு கேட்டியாழ்வேறு எங்கு ஒவ்வொரு கெலச ஆகுது பண்ணாக்க எங்கு சரக்கடை நூலு தெப்புன கெலசனே ஆகும். ஆனி சுருவாயின ஆறு காதி பாடியற இனி முட்டல காதி பட்டனே பாடணும் இல்லை காந்தி சாதி. ஒஞ்சி தின இடீ ஊருடு திருகுது இத மாஸ்டர் மாய்பாடிடு திருகுது வித்யாபியாசத மகத்வனு பனோடு தண்டு ஷாலைக்கு பரப்புனா கிளியர்லஜ்ஜி சுமார் 95 சேக்கட முட்ட ஜனக்குழு கூலி கார்மிக்கர்ல கிருஷிட்ல உள்ளேர் ஏரகல சொந்த இல்ல அவடு சொந்த ஜாகே அவடு தண்டு பூமசூதி ஜாரி அது இத்தியாண்டு ஊர் ஊரு போது பிரச்சாரம் அனுப்போடு வித்யாபியாசத மகத்வத பக்கே ஜோக்லேன் லெத்தொந்து பரடு வைத்தொந்து பரடு எதோ சர்த்தி ஜோக்குல சீல சமேத்த தும்மொந்து ஷாலைக்கு லெத்தொந்து பத்தனை உண்டு அஞ்சா ஒர ஒஞ்சி ஆனே ஷாலேடு கண்டுது திக்குது போத்து ஒஞ்சி திங்கொழு ஷாரை ஷாலைக்கு பரந்த குள்ளிகை மாய்ப்பாடிடு முக்குழு பயிலுக்கு போது இ கிருஷி பாட்டம் அனுப்பி ஜோக்குலன் லெத்தொந்து போத்தரு கேட்டி ஆளுவர் ஜோக்குலு பண்டிகை அவே ஆயே ஆன அல்ப கோரி பத்தொந்து போகுது இல்லேன் கேட்டி ஆழ்வேறு புடிச்சேரு பலித்தேரு ஆணு கோரி பிடித்து பலித்தே ஆணல புடந்த போது பலி பாரந்து போது பத்தியர் அப்ப ஜவனியார் ஆனான கைட்டு பத்தியர் ஓடே போப்பாம்பே தாலே சாலைக்கு போயிச்சார் சுவாமி புட்டில் யானு கோரத கட்டக்கு போகுது இல்லேன் ஜோக்குலு கோரத கட்டக்கு போயிரா வந்தது வந்தது ரெட்டு ஜோரு மந்தது இந்தா ஈ ரெட்டு தப்பு மந்தா ஒஞ்சி ஷாலேடு கண்டனவு தப்பு ரெட்டின ஈ ஷாலே புடுது கோரத கட்டக்கு போகுது உப்புனவு தப்பு நானா மீன் ஈ தப்பு மனு பெற பல்லி ஈ எல்லது புக்கனே ஷாலைக்கு போறோடு ஜோரு மந்தது புத்திவாத பண்டிருக்கே ஐ ஷாலைக்கு பத்தே கல்த்து எட்டாய் அரண் ஆசீர்வாதனை தான்னா பேங்குடு கெலசாது இஞ்சி இப்போ அரு பேங்க் எடுத்து ரிட்டையராக தெரு ஓஷி சபை டூல்லராக எங்கள் ஒத்துஜி இந்து காந்தி சாதி இந்து கேட்டி ஆழ்வர் மத்தனை காந்தி சாதி ஜோரு மண்பந்த ஹிம்சை மண்பந்த கொஞ்சம் பரிவர்த்தனை மண்பனா கெலச ஈ சங்கத்தின் துணாக எங்கள் காந்தின ஒஞ்சி கட்டனை நினைப்பாப்புடு சம்பாரன் சத்தியாகிரகா வந்து இப்படு 1917 ஆ சத்தியாகிரக தல்ப கஸ்தூர்பா காந்திட கொஞ்சம் பொஞ்சோ பத்துது அவர் ரைத்த சத்தியாகிரகா அக்கே ஒஞ்சி ஈன கண்டனி பாரி மல்ல ஜனாத்தா ஒஞ்சி சீர குறப்ப வரா எங்கு கஸ்தூர்பா காந்தி போது காந்தி எரிட பண்டிருக்கே அவள் யாரே கொஞ்சம் சீரெஜ்ஜிகே சீரை குறப்பாவுடுகே இருந்தோம் காந்தி லெத்தேரு அருகே சீரை குறிச்சேரு நனை நட்டி ரெபல்லி சீரை மண்புனை எஞ்சி அந்த கல்பா வந்தது சரக்க கொர்து காதின தயாரம் வந்தது ஆரே சீரை தயாரம் வந்தது ஜீவமான ஐடியாரு நட்ட அந்த லக்க சொந்த காரடு சுவாவலம்பனடு கெலச மண்புனை சொல்லி சாதின்னு தோஜா இருக்கே நொஞ்சி சம்பாரன் சத்தியாகிரகத்தை கட்டன் எதுவும் கத்தையத்து நீ நடத்தினவு கேட்டி ஆழ்வர் சாதியில் அவே சாதி ஆ ஜன ஜோரு மந்தது குரதகட்ட போனாயனத்து அல்ப ஹிம்ச கோர்த்து புடுத்துவிருந்தாண்டா இஜ்ஜி ஆறு உபதேசம் மந்தது சாதி கொனத்தது ஏதோ சம்சார பெலகுலக்க அக்கில இந்த மந்தேரி உத்தியோகம் கேட்டி ஆழ்வருக்கு கல்புன ஆசை காலேஜ் இஜ்ஜி கல்பவன் அக்கிலிஜி தானே மண்போலி பிஏ மண்போடுந்து ஆசை உண்டு மாயிப்பாடி கெலசம் தோணு உப்புனாக பிஏ மண்புனேச்சான் காசகி அது குள்ளியரு பரீட்சை பத்துண்டு பரீட்சை பண்ணக போது குட்லாடு பரையோடு அப்பக்க ஒஞ்சி வார குள்ளாடு குட்லோடு அஞ்ச கீர்த்தி மகள் வந்து இத்தனை பழனீரடி இத்தனை மகத்துவாழ்த்து மோத்தி மகள் தான் பரிட்டு இத்தினவு அல்பபோர் ஒஞ்சி வார ரூம் வந்தது பரீட்சைக்கு வந்து குள்ளியரு ஒஞ்சி தின ராத்திரே ஆ ஹோட்டல் ரூமுடு ஓதோந்து இல்லேரு கொஞ்சி ஜன கொஞ்சி சீக்குதாரேன பத்தொந்து ஆ லாட்ஜ் த மேனேஜரிட தாய்த்தனா பாத்திரம் வந்து இல்லையா ராத்திரி தரை கை கோர்ந்து பிராபல பரந்துப்பெல்லாம் நேர்ந்து கேட்டி ஆழ்வர் துயரு முட்டை போயிரு தானே அத்தனை சங்கத்தி தூக்கம் வந்து சீக்கிரதாரில் உள்ளேரு நம்ம மஞ்சேஸ்வரத மாஸ்டரில் உள்ளேரு தானே அத்தனை பாத்தேரு தானே அது உஷாரிஜந்திரானே தொந்து பத்துதே எல்லா டாக்டரோட தோச்சு போவாடு மூணு ரூம் இஜின்னு பண்ணப்பேரு நானும் எங்களுக்கு 10 ராத்திரிக்கு ஓடி போப்புனேன் அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெட்டு குரலேன்னு நிறைய கஷ்டமாக தெரியுது மூணு பெட்டில் ஆச்சு வண்டிருக்கே ஜெப்பேர ஜாகல் ஆச்சு பெட்டில் ஆச்சு அப்போ குருக்குழு வண்டிருக்கே மல்லத்து நிக்கில் என்ன ரூம் முடி ஜெப்புலே அப்போ ஈரு யான் தாய்த்தான மந்தோன்னு நிக்கில் ஜெப்புலே வண்டிருக்கே மேரு பிதைத ஜகலிடி ஜெத்தேரு உமிலி துச்சு வந்து பொல்பானேட்டரா ஜெத்தேரு குருக்குழு மனதனி காண்டை பத்துது பிதையை பத்துது கேண்டிருக்கு ஈரு ஏறு பெரியகாரனை குர்த்தைத்தன் அவர் மஞ்சேஸ்வரர் அது ராமபாஸ் அப்போ மாஸ்டர் ஆதித்யரார் ஆவடு இன்னைக்கு தேவரையாட்டே பண்பாடு பண்ணது ஆசீர்வாதம் வந்தது போயிருக்கு அஞ்ச போயினா ராமப்ப மாஸ்டர் எம்எல்ஏயர் நம்ம கேம்கோனு கட்டியர் நம்ம கேம்கோனு கட்டின ரெட்டு ஆதார ஸ்தம்போடு ஒஞ்சி எம்எல்ஏ ராமப்ப மாஸ்டர் கொஞ்சம் பண்டுவாள நாராயண நாய்க்கர் அஞ்சின ராமப்ப மாஸ்டர்களை கொஞ்சம் காந்தி சாதினு தோச்சுப்போயினார் நம்ம குரு கேட்டி ஆழ்வேர் ஆர்னா கல்புனா அங்கலாப்பு முகிஜி பிஏ பாஸ் ஆயர் நெட்டில் கொஞ்சம் காந்தினா ஹோலிக்கை ஒன்று கொஞ்சம் சீக்குதா ஒரு காந்தியர் குஷ்டரோகின்னு சுஷ்ருஷ மந்தோத்தர் சாபரமதி ஆசிரமோடு மந்தோந்து போனால் பாரிமல்ல கொஞ்சி லீடரு ராஜக்கியதார் மேரோட பாத்தேரியர்ந்து பர்ப்பேர் பண்ணாக்க மேரே பண்டுகடுப்பு இன்ச்சின்ன மல்ல ஜன பைதர் ஈரோட பாத்தேரியர உண்டுகே அப்போ காந்தி பண்பேர் ராஜகீய காப்போலி தொந்தரெஜ்ஜி மூணு சீக்கு காப்பூஜி குஷ்டரோகின சுஷ்ரூஷ மந்த் தாய்புக்கனே ஆராத்த பார்த்தேன் பண்ட ஜீவன மௌல்ய எஞ்சினா பண்ட ஒய்க்கு முதல ஆத்தியத்தை கொரோடு காந்தியருக்கு ஆ சீக்குத குஷ்டரோகின சுஷ்ரூஷ மண்புனவே முதல ஆத்தியத்தை ஆதித்தது குரு கேட்டி ஆழ்வரேக்கு ஆ சீக்குதாரின் பத்தொந்து பத்தன ராமபாஸ்டேக்கு அல்ப ரூம் கொர்ப்புனவே முதல் ஆத்தியத்தை ஆதி ஆரிக்கு பரீட்சைக்கு போதுனா அத்தனை யானை ஜகல்டி செப்புவேனா அனுப்பின யோசனை இச்சாண்டு இங்கெல்லாம் பரீட்சை உண்டு யானை ஜகல் நிதிரை மந்திரா ஆ வந்து அனுப்பினா அருக்கு ஜீவன மௌல்யம் முக்கிய ஆதித்தன் இன்ச்சின ஏதோ கட்டனிலேன்னு ஈ பூக்குடு தாக்கலே மந்ததேர் மாய்ப்பாடி சாலேடு கல்பனகா மீறு சம்பளகு சம்பளப்பக பாரியல்ல சம்பளாதுப்பு காலி ஜோக்குலகு மாத்திராத்து கூலி கல்சதக்கிலேகி கிருஷித்தக்கிலேகி பூரா ராத்திரடு லாட்டான பத்தொந்து அவ்வே சாலேத கிளாஸ் தரகத்தியில் ஆயிடு கல்ப வந்து தெரியும் வேண்டா சுமார் 95% முட்டல அப்பக சாலைக்கு போவந்தனா சாலை இஜாந்தனா அத்த போற சாத்திய இஜாந்தனு பரி கல்பிர ஆசை தெல்ல கல்பிர சாத்திய பரிஸ்தி உப்புனக ஈ கூலி தக்கலுக்கு கிருஷிக்கரைக்கு கார்மிக்கரைக்கு பூரா ராத்திரட்டு சாலை கல்பா வந்து தெரிய லாட்டான பத்தொந்து போது அவ்வே தரகத்திட்டு அஞ்ச ஏதோ ஜோக்குலு போஸ்ட் ஆஃபீஸுடு மாஸ்டர் அது பெத்தபேத்த உத்தியோக போறது சேர்னாக்கள் உண்டு அஞ்ச வித்யாபியாசம் மீறினா படைது இன்ச்சின கொஞ்சம் சிக்ஷனா மீறு தியாகம் மந்தது மந்தினாரு

மாத்தர்ல வன் பேரு கோரிக்கை தந்து புள்ளியானது புள்ளியாய புக்கனே கோரிக்கை பண்ணுவானது ஏரைகளை கொட்டி யான நிக்கலாம் சுந்தரரை வந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பத்துக்கு.